கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தான் ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூரு எழுதியோ நாங்களே நகமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரத்தி ஒருத்த மனுஷனாயோனும் அவனுடைய ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திர தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணுக்கு சாத்தியாவரும். நாங்களோ தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குர்த்தி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்தோ பிரத்தி ஒரு ஹந்தத்திலும் ஈ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சகக்கார தண்டு. நங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னெங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒரு ஒருக்க தண்டு மோத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பந்த தெருடு பெரு நோக்க போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நங்கள் நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரு தித்திர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரும் தப்பு தேடுற முன்னலோ நாங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிசுறதிலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு. பிரத்தியொருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் அல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதிலே நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ள மனுஷகு ஈ ஜீவனை செல்றது ஒரு நமூந்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரத்தி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனிலும் பின்ன தைரியத்தில் எதிர்சியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகும். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குறு. ஏனி எஞ்சி நில்லு. நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாசமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல்வி. இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தனை அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிர பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க. நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவுள்ள செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்குற புட்டுட்டு பேர மனுஷம்மாரோ வகையில் பழக்க வரையோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாயு துனியாவுல நாங்க அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னொல்லுண்டு. பேர ஆள்டோ எதிரிலோ நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதுலே நாங்களோ அஜ்ஞான கண்டுத்து போவு. தெரியாததுரே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களோ ஜீவனத்தை படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சகக்கார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்கள் சமாஜத்தை பர்த்திடோகு சகரிசியங்கு. நேரு செல்றது சொபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களை சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுகு சேரும் போல ஆக்குறு. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்கள் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போலும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருள உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு பெடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மிற தெருளே முன்னல் போகணும். சுக்க துக்க ஆசை நிராசை நல்ல பெடுக்கு மதுரா கைப்ப சிரிக்க புல்பு செல்றோ இதெல்லாத்திரம் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேஸ் பாட்டியப்பா. ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார் ஸ்ரோத்ரங்களே. இப்போ கேபி அப்துல் காதர் குத்தத்தூர் எழுதியும் நாங்களே நகமே தெரிஞ்சோன்னு ஈ ஒரு எழுத்துங்க இது இப்போ கேட்டோன்னு வருவா. பிரதி ஒருத்த மனுஷனாயோனும் அவன் ஜீவனத்தில் தண்டோ இத்திமித்திரை தெரிஞ்சோன்றது நல்ல பிஸியா. நாங்களே நங்கமே சமா தெரிஞ்சோண்டுங்கு நங்கக்கும் நாங்கள் முன்னல் போன்ற தெருடோ காணோக்கு சாத்தியாவரும். நாங்களும் தௌர்பல்யத்தெல்லாம் நங்கமே குர்த்தி செய்யும்ட்டு அதில் சமாக்கியங்கு நாங்கள் ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிக்கோக்கு சாத்தியாவரும். தண்டை தானு தெரியாதோனும் தண்டை எல்லாம் எரிஞ்சு போய் போல சென்னிட்டு காந்திஜி சென்னரு. ஜீவனத்தோ பிரதி ஒரு ஹந்தத்திலும் ஈ ஆத்ம விவேச்சனை செல்றது நங்கக்கு நல்ல சககார தண்டு. நாங்களோ வியக்தித்வத்தை ரூபிசிறோ ஆசை நங்கக்கு இன்னிங்கு. காடில் சஞ்சரிசிறோ சிம்ஹா ஒரு ஒருக்க தண்டு மூத்துரு திரிச்சிட்டு நடந்தோட்டு பந்தும் தெருடு பெரு நோக்கிய போல ஆத்ம விமர்சரோ ஹாதத்ரோ நாங்கள் நாங்களோ நிஜ ஜீவனத்தில் ஆக்கிறது பாரி நல்ல பிசையா. துனியா ஒரு டொங்குரோ தித்திர முன்னலோ நின்று நீனே தித்திட்டு போடும் சொன்னோ தெரிஞ்சங்களோ பழக்கத்தை போல. இன்னொருத்தரும் தப்பு தேடுற முன்னலோ நாங்கள் நாங்களும் தப்புரை சமாக்கிட்டு காட்டணும். தண்டை தானே ஜெயிச்சுறதுலே ஜீவனத்தை யசஸு அடக்காயிட்டுண்டு. பிரதி ஒருத்தனும் அவனுக்கு அவனே துஷ்மன் அல்லங்கு அவனுக்கு அவனே செங்காய் செல்றதுல நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். தண்டு விவேச்சனா சக்தியில் மிருகத்தோ காண்டி சிரேஷ்டமாயிட்டுள்ளோம் மனுஷகு ஈ ஜீவன செல்றது ஒரு நமூந்தோ சத்துவ பரீட்சை ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்தில் பண்டு பிரதி ஒரு சமஸ்யரே ஆத்ம விவேச்சனில் பின்ன தைரியத்தில் எதிரசியப்பா நாங்களோ ஆத்ம பல விருத்தி ஆகும். நடக்கிறங்க இடம் காண்டே தெச்சங்க இடம் கிடாரா சொன்ன போல நடத்தமே நாங்களும் ஜீவனத்தில் ஓடகு தயாராக்குற. ஏனி எஞ்சி நில்லு, நின்று பவிஷத்தை ரூபிசுரோ இடி ஜவாப்தாரி நின்ற மேலுமே உண்டு. நின்று ஜீவிதத்தை பிரகாஷமாய நிலையில் கொம்பொண்டும் போல்தோ எல்லா சக்தி சாமர்த்திய செல்றது நின்றுல்கமே உண்டு. நின்று முன்னல்தோ ஜீவனத்தோ நிர்மாணத்துக்கு இன்று நீனு கால் முன்னல் போய் இது சுவாமி விவேகானந்தரோ பழக்க. இது எத்தர அர்த்தபூர்ணமாயிட்டுண்டு. நின்றுல்கமே உள்ளதிரே பர்த்திந்திக்கு தேடுற சென்னிட்டு காந்திஜி சென்ன பழக்க நாங்கள் அர்த்தாக்கியுள்ளோம். சாதனை இல்லாண்டே உத்தேஜனை இல்லாண்டே பிரயத்னம் இல்லாண்டே ஜீவனத்தில் எப்பவும் முன்னொரு பிறகு ஆர்கும் சாத்தியாவில் செல்றது நேரு. நாங்களும் கர்த்தவியத்தை நாங்கள் ஒன்றும் போடான்ட்டே ஆக்கிரோ விட்டுட்டு பேர மனுஷம்மாரு பகையில் பழக்க பரியோகு நாங்களுக்கு தெல்லும் ஹக்கில்லை. நாங்களும் நெசீபுரமே காத்தோன்ட்டு வெறும் சோமாரி ஆயிட்டு நேர எடுக்கிற பின்ன அக்கேரிக்கு நான் நிற்ச காரிய ஆகான்ட்டு போயப்பா அல்லாஹுர தூரது அது கண்டித்தமாயிட்டும் சமல்ல. ஈ விஷாலமாய துனியாவில் நாங்கள் அறியாத்து எத்தரமா பிஸியாங்க நாங்களை முன்னொள்ளுண்டு. வேற ஆள்டோ எதிரில் நாங்கள் தெரிஞ்சங்களை போல காட்டுறதிலே நாங்களும் அஜ்ஞான கண்டுத்து போவோம். தெரியாததிலே தெரியணும் சொல்றோ ஆ நல்ல நீயத்து நாங்களும் ஜீவனத்து படிரே பத்தியம் போகும் நாங்களுக்கு சககார ஆவரும். துவேஷா மத்சர செல்றது நாங்களை சமாஜத்தை பர்த்திடோகு சககரிசியங்க. நேரு செல்றது சபுரு படுறது பிரிசப்பாடு கிர்ஃபா சௌஹார்தத்தை செல்றது நாங்களே சமாஜத்தில் பின்ன சமுதாயத்தில் பரஸ்பர ஒட்டுக்கு சேரும் போல ஆக்குற. சாமாஜிக்கு பின்ன பௌத்திகமாயிட்டு நாங்க தீரா கீழ் மட்டத்தில் உள்ளோன்ட்டு பியர்ச்சங்க. ஆ கீழறிமறை தண்டு ஜீவிதத்து சரித்திர புட்டத்திர முன்னலு கீறிட்டி எடுக்கணும். நாங்கள உள்ளோ ஆ நல்ல நீயத்தில் நாங்களும் ஜீவிதத்தை முன்னல் கொண்டதில் நாங்கள் எப்போதும் பிரயத்னம் ஆக்கியோன்ட்டே இருக்கணும். பின்ன நாங்களுள்ள நல்ல விவேச்சனா சக்திரை நல்ல தெருளை உபயோகிச்சிட்டு ஜீவனத்தில் முன்னல் பிறகு தீரியத்திர சிரமிக்கணும். ஜீவனத்தில் அமூல்யமாய நேரத்தை வர்த்தமாயிட்டு விடுக்காக்கான்ட்டே கலை சாகித்ய விஜான சமாஜ சேவை சமுதாய சேவை செல்றோ ஆ நல்ல நல்ல க்ஷேத்திரத்தில் உபயோகிச்சிட்டு நல்மேர தெருளே முன்னல் போகணும். சுக்கா துக்கா ஆசை நிராசை நல்லே பெடுக்கு மதுரா கைப்பை சிரிக்க புல்பு செல்றோ இது எல்லாத்திரையும் ஜீவனத்தில் சைசியோன்ட்டு. மானவீயத்தை நைத்திகத்தை பின்ன சௌஹார்தத்தை செல்றோ ஜீவன மூல்யத்தை தன் ஜீவிதத்தில் சேசு பாட்டியப்பா. ஈ ஜீவனை செல்றது அர்த்தபூர்ணாயிட்டிக்கிடு சார்த்தக்காயிட்டிக்கிடு.

கை காடு சக்தி இஞ்சி லக்கத்துக்கு நடப்பிறாமத்து நினச்சின ஸ்தித்திட்டு படவு பாஜில எஞ்சா தனு ஆவு பண்ணது உனகா ஓ அல்பா கொஞ்சம் நீர் தான் ஜரி தோஜ வந்துண்டு பூரம் நின்று நீருக்கு போது பருப்ப வந்து கை தக்க கை தும்மு மல்பனாக பலிப்பே உந்துது போடு பாப்பி போயினால்பா பார்த்தாள நீர் கொஞ்சி பொட்டு நீர்லாம் இங்கு திக்குஜி படவுக்கு தனிப்பு மல்த்தோன்மே பண்ணுது பறந்து நாள் தின்கா பண்ணுது ஜொங்கில ஜொங்கில நேரம் தின்னா பறந்து கை பாடுனாக்கா மித்து மித்து மித்து மித்து மித்து மித்து போகணும் அப்ப கண்டா உந்துலா சனினா லீலேனே சத்யா படவு பாஜரடு கங்காலாயினா யானு எஞ்சான்லா ஊரு சேரனோடு பண்ணுது தும்பு திம்பு போயே கிலோ ஜன பண்ணு தாமலிந்தாபுரா தாமலிந்தாபுரா பண்ண எங்கெல்லாம் மாளவ தேசகே சேர்ந்தவு என்ன அதிபத்தியகே இத்து நினச்சினவு உங்களுக்கு அரசு இல்லை சந்திரசயனி என்ன சாமந்தராஜே அஞ்ச பண்ணது யான ஆயட யான விக்ரமேந்த வண்ட நம்பிர சாத்திய வண்டா ஏதா நட்டு பரதேசி என்னவே அஞ்சாது அரசு நாடுக்கு போப்பினத்து ஆனா இங்க கொஞ்சம் ஆசிரிய போடத்தே ஏர் இங்க ஆசிரிய குருவேரு அங்காத கொஞ்சித்து நீர் கொர்ப்பினக்கள் ஏறு பஞ்சித படவ கொஞ்சித்து கொஞ்சி புண்ணி நுப்பு கொர்ப்பினக்கள் ஏறு பண்ணது ஏர்ல கையட்டே ஏர்ல மோனட்டே எடுத்து வந்து போப்பி நஞ்சின கொஞ்சம் ஸ்தித்தி ஆது பொண்ணத்தா இஜி பொல்பு உதித்து வயதுடு தும்புத எரி வருந்துண்டு சாதின் நடப்பே ராபுஜி ஓலாண்ண நெருளுத்தி கொண்டு வந்து தூனகா ஓ வல்லொஞ்சி அத்தோசுத கட்டே உண்டு அற்பந்த நெருள் உண்டு கொந்த பச்சை நடப்பேற படது ஐத்த முதல் கொள்வே துக்கா. Bari bari bari kanga.

0: யார் அம்ருத் சோமேஸ்வர் ரேடியோ சார் அங்கு ஏப்பல கேண்டது சந்தோஷப்படையிலே
1: கண்டொடே பல தூப்பே நாளென கிரிஞ்சிடித்தின மாணிகோ இத்த தூதக ஒப்ப பாடின பத்தை இதல கல கல கல.